அனுஹத்ராய் தசம அட்ட நெட் எஃப்எம் திவைன புரா லேரி லேலி லேலே ஜானி எக்க தே துனுமாவத

அதனும் சத்துட்டேன் மகே மாத்துக்கு தியகர தமாகியத மம மாத்துக்கத்துல தனிவிழா தெலவக்க தவமா நும மகன் மென் வி வேதனாவட்ட தராகனு நொஹக்கிவ அது தராகன ஏத் மக பலன்னம் தவம மம ஹொரணி லாலனி மே லாலனி ஜீவிதர் அமாரு கால ஏயி வாசிட லங்கிட்டாய மங்கேரில்ல யாய் ඇත්තම ආදරය දුන්නු අය ළඟ ඉඳී හැමදේම දැනගෙන අපි ජීවත් වෙයි. මන්දරම් රැටයි විනාඩි 20යි තත්පර 22යි.

0: rẻ,
1: món đó rống rẻ,
0: món đó rống rẻ, with Taranga, Taranga.
2: மாராந்திக டெங்கு மதுவான்கின் ஆரக்ஷாவட்டு பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சியட்ட சியக் ச்வாபாவிகாய் சமட்ட ஹீதகராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுருவான் பலவாகரண விசேஷஜ்ஞா
3: அலுத்தன காட்டுமேலா கசாகல கிரீன் சூப்பர் ஷாக்கா மாதுளை அத்துருக்கிற முள்ளேரியாவின் ஆரம்பல கனி முழுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் ஏ வித்தரக் நிறை ஒபே அத்தியாதி முதல் சுரக்ஷித ஆயோஜன கிரமியாக செய்யும் கர வட திகல பிரதிலாவ லபா கான தென்ம கதா கரான கசாகல பிளான்டேஷன் பிந்துவ 1127787 கசாகல சமூக வியாபாரே வெதின்
2: ஸ்ரீ லங்கைய அப்பீம ரட்டே ஹொந்தம தேதல்லக ரசய குணய தென் ஒபடாத்
4: සිහින් හැදති නිරෝගිමත් ලස්සන සිරුරකට විජය ග්‍රීන් ටී
2: ප්‍රබෝධමත් ජීවිතයකට විජය බ්ලැක් ටී
4: ඔබගේ ජීවිත කාලයත් එක්ක කරන විජය ග්‍රීන් ටී බෑග් සහ බ්ලැක් ටී බෑග්
2: නොවිනස්වන රසවත්ම රසය
4: විජය ග්‍රීන් ටී සහ බ්ලැක් ටී
2: විජය ප්‍රොඩක්ට්ස් අපේ රසය රටේ සැමට